ஆயிரன தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால், அதோ அதோ விடியது சத்தத்தால், அராஜகம் அழியது ரத்தத்தால், அதோ தலை உருளுது சொர்க்கங்கள், இதோ இதோ தெரியுது துடிக்கிது புஜம், ஜெயிப்பது நிஜம்.

0: அதோ பகை அழியுது,
1: துடிக்கிது போச்சாம். ஜெயிப்பது நிஜம். தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம்.